0: நடந்தார். போல் மாதா கொண்டு மறைக்கு அரைஞ்சாங்க
1: மறக்க பரவாயில்ல.